0: கன்சல்டன்ட் டாக்டர் டி பி சேதுமாதவன்.
1: ரைட் ட்ராக். வித்யாபியாச தொழில்
2: சர்க்க கேரளம்.
3: சர்க்க கேரளத்தில் இன்று பெரும்படவம் ஸ்ரீதரன், சந்திரமதி என்பவர் அவதரிப்பிச்ச கதகள், சாவித்ரி ராஜீவன் அவதரிப்பிச்ச கவிதகள் என்பவ கேட்காம். ஆதம் பெரும்படவம் ஸ்ரீதரன் அவதரிப்பிக்கிற கத கக்ஷி.
4: எத்த எழுப்பம், ஒட்டும் கஷ்டப்படேண்டி வந்தில்ல. விசாரிச்சதினேக்காள் பங்கியாய் கழிஞ்சு எல்லாம். தெய்வத்தின் ஸ்துதி. அப்பனு ரோகம் கலசலாணும், பூமியில் அப்பன் காலம் கழியான் போகையாணும் தோன்றும். பெண்கள் விழிச்சு பரஞ்சபோல் அத்தக்கொன்னும் விசாரிச்சில்ல. அவள் எப்போழும் அங்கே தண்ணியான பயாறு. எங்கிலும் அடுத்துள்ள ஹோஸ்பிட்டலில் அப்பனை அட்மிட் செய்யான் பண்ணு. அது யதார்த்தத்தில் ஹோஸ்பிட்டல் அல்ல, ஒரு ப்ளேடு கம்பெனியான. கழிஞ்ச வர்ஷம் லீவினு வந்தப்போ அம்மையை அப்படி காணிச்சு. எந்தோ ചെറിയ ஒரு அரிதாயிகையே உண்டாயிருந்துள்ளு அம்மக்கு. கால்முட்டினு தாழே ചെറിയ ஒரு வேதனை, நடக்கும்போல் ചെറിയ ஒரு உழுக்கு. சென்று கயறியப்போ தொட்டு டெஸ்டுகள் தொடங்கி. ஸ்பெஷ்யலிஸ்ட்களிட இடவிட்டிடவிட்டுள்ள வரவு, அவருடைய சோதங்களுக்கு மறுபடி பண்ணு அம்ம மடுத்து. ஏழாம் பக்கம் அம்ம இடஞ்சு. எனிக்கிப்போ எந்த வீட்டில் போகணுமே. தடசபாதங்களொன்னும் அம்ம செவிக்கொண்டில். ஏழு திவசம் அம்ம ஆசுபத்ரி கிடந்ததின் 57,000 ரூப. ஆசுபத்ரிலேக்கு போகும்போது முட்டின் தாழே உண்டாயிருந்த வேதனை திச்சு போரும்போதும் அங்கே தான் உண்டாயிருந்து. பின்னே குமாரன் வைத்தியன் தைலம் தேய்ச்சு அம்ம முட்டின் வேதனை மாற்றியெடுத்து. மொத்தம் 33 ரூபா செலவு. பட்சே அப்பன் காரியத்தில் அத்தரம் பரீட்சணத்தினொன்னும் நேரமில்லன்னு வல்லியேட்டனும் விழிச்சு பண்ணு. அப்பன் நில அத்த குருதரமான. அப்பனை ஆசுபத்ரிலாக்கானும் அதி சிலவினே குறித்து நீங்கள் விஷமிக்கண்ட, அதுக்கே ஞான் நோக்கிக்கொள்ளாமும் அவர் உறப்பு கொடுத்து. அதி ஆவசியம் இல்லை, அது அவர்க்கறியம். கல்ஃபில் ஜோலியுள்ள அனியனுள்ளப்போ அப்பன் அம்மையுடையும் செலவுகளை குறித்து தங்கள் வேவலாதிப்படனது எதி. அப்பனை அவர் நகரத்தில் முந்திய ஹோஸ்பிட்டலில் தான் பிரவேசிப்பிச்சு. பெண்கள் பிரதான டோக்டருட மொபைல் ஃபோனிண்ட் நம்பர் தந்து. மூணாலு வட்டம் விழிச்சதில் பின்னையான டோக்டர் ஃபோனில் கிட்டியது. டோக்டருக்கு வலிய திரக்கு. டோக்டர் ஒரு தரம் பருக்கம் சரத்தில் பண்ணு அப்பன் நில ஆசங்காஜனகமான. வயசு 87 கழிஞ்சில்லே, சுசிரூஷ கொண்டு இதுவரை ஒரு கேடும் கூடாது பிடிச்சு நின்று. அல்ல ஆயுசின் நீளமுள்ள குடும்பக்காரனான அப்பன் பயாறு. அப்பன் அப்பன் மரிச்சது 93. ஞானதொக்க பண்ணு கேள்ப்பிச்செங்கிலும் டோக்டருக்கு விசுவாசமாயில்லன்னு தோணுது. அது வீண்டும் பண்ணு அப்பன் நில அதீவ சந்திக்தமான. மருந்தும் மந்திரவும் ஒன்றுமல்ல அப்பன் இப்போ ஆவசியம். மக்களிட சாநித்தியமான. இளைய மகனை காணாத்தின் விஷமம் அப்பன் வாக்களிலுண்ட டோக்டர் சூச்சிப்பிச்சு. என்பால் அங்கே அங்கு புறப்படானொக்கமோ? சோசாமைக்கு லீவில்ல. குட்டிகளிட படிப்பும் டியூஷனும் முடங்கும். பரீட்சக்கு இனி கஷ்டிச்சு 1.5 மாசமே உள்ளு. கம்பெனி புதிய மேகலகளிலேக்கு பிரவர்த்தனம் வியாபிப்பிக்குவான ஆலோசனகளிலான. அவதி கிட்டில்ல. பெண்கள் சுண்டியெடுத்து. நினைக்கு லீவு கிட்டுனது வரை அப்பன் காத்து கிடக்குமோ? பெண்களை சமாதானிப்பிச்சு. இல்லன்னே, நீ பேடிக்கிறது போல ஒன்றும் சம்பவிக்கல. இனி அதுவா அப்பன் எந்தெங்கிலும் சம்பவிக்கையாணில் நீங்கள் விஷமிக்கண்ட, மோர்ச்சரி வச்சேக்க. இப்போ அதுக்கு சாதாரணையில்லே. அப்பன் மரணம் பண்ணால் கம்பெனி லீவு தரும் உறப்பா. அல்லாது அப்பன் ஆசுபத்ரிலான அத்தியந்தமான என்னக்கே பண்ணால் அவர் விசிக்கல. டோக்டருட கணக்கும் தெட்டி. அப்பன் பின்ன 8-9 மாசம் வீட்டில் கிடந்து வளர சாவகாசம் வேண்டதொக்கே எத்திச்சு விசுவாசபூர்வம் கர்த்தாவில் நிதிர பிராபிச்சு. அப்போ தான் பெண்கள் விழிச்சு பண்ணு, நம்ம அப்பன் போய். ஞான் அவளை சமாதானிப்பிச்சு. நீ விஷமிக்காது, அப்பனை மோர்ச்சரி வைக்க. வல்லியேட்டன் இல்லையே அவிட அதுக்கு நோக்கன். 9 திவசம் அப்பன் ஆசுபத்ரி மோர்ச்சரி தனுப்பு ஆஸ்வதிச்சு கிடந்து. அப்பன் மரணம் பண்ணப்போ கம்பெனி லீவ் அனுவதிச்சு. கர்த்தாவின் வீண்டும் ஸ்துதி. வீட்டில் எத்தியப்போழான பிரசங்கள் ஓரோன்னோரோன்னாய் உயர்ந்து வரது. பந்துக்களை முழுவன் മരണവിവരം അറിയിക്കും.